0: லங்காவே லாவிங்
1: லைவ் எஃப்எம்
2: வேஹசன் நிவர்ணர் ரித்மய www.liveFM.lk

0: விழாவின் பாந்தரந்து காய்
1: ஸ்ரீலாங்கிய ரித்மய விஸ்வே சிசாரா லைவ் எஃப்எம்.